0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அன்போடு அழைக்கப்படும் எஸ் ஜானகி அவர்கள் 17 மொழிகளில் 40,000 அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். இசைக்குயில், இசையரசி, கானக்குயில் என்றெல்லாம் அன்போடு அழைக்கப்படும் நம் ஜானகி அம்மா இன்றும் என்றும் நம் நெஞ்சங்களில் நிறைந்து நிற்கின்றார். அவர் மறைந்தாலும் அவருடைய நினைவுகளை மறக்க இயலாது. தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் போன்ற பல பதவிகளை அலங்கரித்து நம்மிடமிருந்து விடைபெற்று திரு பாக்யராஜ் அவர்களின் படத்திற்காக ஜானகி அம்மா சிறுவர் குரலில் பாடிய பாடல் இது. டேடி டேடி, ஓமை டேடி, உன்னை கண்டாலே ஆனந்தமே, பேட்டா பேட்டா, மேரா பேட்டா, எந்த ஆனந்தம் உன்னோடுதான். மௌனகீதங்கள் என்ற திரைப்படத்திற்காக முத்துலிங்கம் அவர்களின் பாடல் வரிகளுக்கு கங்கை அமரனின் இசையில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய இனிமையான பாடல் கரையோர நண்டெல்லாம் தான் பெற்ற குஞ்சோடு எப்போதும் அன்போடு விளையாடுதே, அதுபோல அம்மாவும் கைகோர்த்து அன்போடு விளையாட மனம் ஏங்குதே. அருமையான பாடல் வரிகள் கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: बेटा बेटा
1: फील द म्यूजिक विद रेडियो सांत्वनम 90.4 FM।
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், தாயென்று உன்னைதான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா. மேய்ப்பெண் இல்லாத மந்தை வழி மாறுமே, மேரி உன் ஜோதி கண்டால் விதி மாறுமே. ஒரு ஆட்டு மந்தைக்கு வழிகாட்ட மெய்ப்பெண் இல்லை என்றால் அந்த ஆடுகள் திசை தெரியாமல் காடுகளிலும் மேடுகளிலும் அழைந்து வழிமாறி ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும். அதுபோலவே மனித வாழ்க்கையிலும் நமக்கு வழிகாட்டவும் அரவணைக்கவும் ஒரு தகுந்த வழிகாட்டியோ இல்லை என்றால் நம் வாழ்க்கை பாதையும் திசை மாறி துன்பத்தில் முடிந்துவிடும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது இப்பாடலின் வரிகள். மேலும் மெழுகுவர்த்தி போல உருகும் எங்களின் கண்ணீரை துடைக்க வேண்டுமென்று இறைவனிடம் முறையிடும் வரிகளை இப்பாடல் மூலம் தந்துள்ளார் கவிஞர். மொத்தத்தில் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் பொருந்தும். ஒரு குடும்பத்திற்கு தலைவனோ, சமூகத்திற்கு சிறந்த வழிகாட்டியோ அல்லது ஒரு மனிதனுக்கு இறைவனின் அருளோ இல்லாவிட்டால் அவர்கள் நல்வழியில் இருந்து தவறி விடுவார்கள் என்பது பிரபஞ்ச உண்மை. கவிஞர் வாழியின் வரிகளுக்கு இசை இளையராஜா, பாடியவர் கவிக்குயில் எஸ் ஜானகி. அச்சாணி திரைப்படத்திற்கு வேண்டி பாடிய பாடல். பல ஆயிரக்கணக்கான பாடல்களை ஜானகி பாடியிருந்தாலும் இப்பாடலே ஜானகிக்கு மிகவும் பிடித்த பாடல். நேயர்களே, நாமும் கேட்டு மகிழ்வோம்.

0: വർഷങ്ങളായുള്ള വിശ്വാസനാമം സുദർശന. സുദർശന ടെക്സ്റ്റൈൽസ് ഇനി പുതിയ കളക്ഷനുകളോടെ വീണ്ടും നിങ്ങളിലേക്ക്. റെഡിമെയ്ഡ് വെയേഴ്സ്, കുർത്തീസ്, മെൻസ് കിഡ്സ് കളക്ഷൻസ്, പ്രീമിയം ഇന്നർവെയേഴ്സ്, മഫ്തലാൽ ബെഡ്ഷീറ്റുകൾ, ഓണം കളക്ഷൻസ് തുടങ്ങി വൈവിധ്യമാർന്ന വസ്ത്രശേഖരം. പുതിയ ട്രെൻഡ്സ്, പുതിയ കളക്ഷൻസ്. വേഷം ഏതായാലും, സ്റ്റൈൽ എന്തായാലും, എല്ലാത്തിനും ഒറ്റ ഡെസ്റ്റിനേഷൻ സുദർശന. സുദർശന ടെക്സ്റ്റൈൽസ്, 5 കല്ലമോട് കൊല്ലം.
1: You are tuned into your favorite radio station, Radio Santhanam 90.4 FM, keeping you company all day.
2: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். தாயின் அன்பை மையமாக கொண்டு அமைந்துள்ளது இந்த பாடல். தாய் தன் மறைவுக்கு பிறகும் தன் மகன் நன்றாக வாழ வேண்டும் என்று உருக்கமாக பாடும் பாடல். நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், எந்த மூச்சு உனக்குள்ளும் உண்டு. வானெங்கும் வண்ணம் பூவெல்லாம் வாசம், நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு. நீ என் பெருமையின் எல்லை, உன் தந்தை பேர் சொல்லும் பிள்ளை. ஊரும் பிரிவில்லை, தயங்காதே என் கண்ணே. உலகில் விளையாட உன் கண் முன்னே. காலம் கரைந்தோடும் உன் வாழ்வில் துணை சேரும் மீண்டும் நான் உன் பிள்ளை. வேலையில்லா பட்டதாரி என்ற திரைப்படத்தில் நடிகர் தனுஷின் வரிகளுக்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து எஸ் ஜானகி மற்றும் அனிருத் பாடிய மிக அருமையான பாடல். மனதை கவரக்கூடிய இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: നിങ്ങളുടെ പ്രിയപ്പെട്ട ഗാനങ്ങൾ ഞങ്ങളിലൂടെ ട്യൂൺ ചെയ്യൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள். தோட்டத்து மலர்களின் 1000 நிறங்களும் ஜனங்களின் 1000 குணங்கள். மங்கையின் கூந்தலில் மலர்கள் இருந்தால் மணமகன் நெஞ்சினில் மகிழ்ச்சி வரும். ஒரே தோட்டத்தில் பல வண்ணங்களில் மலர்கள் பூத்துக் குலுங்குவது போல் இந்த சுதந்திர நாட்டில் பலதரப்பட்ட குணங்களும் கலாச்சாரங்களும் கொண்ட மனிதர்கள் வாழ்கிறார்கள். மலர்களின் பிறப்பு ஒன்றுதான், ஆனால் அவை பயன்படுத்தப்படும் இடத்தை பொறுத்து அதன் அர்த்தமும் உணர்வும் மாறுகின்றன. அதுபோலவே மனிதர்கள் அனைவரும் ஒன்றாக பிறந்தாலும் அவர்கள் வாழும் வாழ்க்கையும் அவர்கள் செய்யும் செயல்களுமே அவர்களின் மதிப்பையும் குணத்தையும் சமூகத்தில் தீர்மானிக்கின்றன என்ற வாழ்க்கை தத்துவத்தை கவியரசு கண்ணதாசன் மிக அழகாக தந்திருக்கிறார். வரும் பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். தர்மம் எங்கே என்ற புகழ்பெற்ற திரைப்படத்தில் இப்பாடலை பாடியிருப்பவர் TM சவுந்தரராஜன். நேயர்களே, பாடலை கேட்டு மகிழுங்கள்.

மந்திர பூமியில் பல வகை கணங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள் சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள் தோட்டத்து மலர்களின் ஆயிரம் நிறங்களும் ஜனங்களின் ஆயிரம் குணங்கள்.

0: നിശബ്ദതയ്ക്ക് ശബ്ദം നൽകാൻ, മനസ്സിനെ ചേർത്ത് പിടിക്കാൻ റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். கிராமத்து காதலின் குறும்புத்தன்மையும் வெளிப்படையான அன்பையும் மிக அற்புதமாக வெளிப்படுத்தும் பாடல் இது. இஞ்சி இடுப்பழகா, மஞ்ச சிவப்பழகா, கள்ள சிரிப்பழகா, மறக்க மனம் கூடுதில்லையே, மறக்குமா மாமன் எண்ணம், மயக்குதே பஞ்சவர்ணம், மடியிலே ஊஞ்சல் போட மானே வா. தேவர் மகன் என்ற திரைப்படத்திற்கு கவிஞர் வாலி வரிகள் எழுதி, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய மிக அற்புதமான பாடல் இது. கவிஞர் வாலி இஞ்சி என்ற வார்த்தைக்கே மதில் அல்லது சுவர் என்ற பொருளில் சுவர் போன்ற திடமான மற்றும் நேர்த்தியான இடுப்பு உடையவள் என்று அழகாக தனது பாடல் வரிகளில் வர்ணித்திருக்கிறார். பாடலின் அழகை கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சிவபிரகாஷ்.
1: உங்கள் உமாநந்தினி. ரேடியோ சாந்துவனம் 90.4 FM-இல் ஸ்ரோதாக்கள் இதுவரை கேட்டது இன்னிசை. ஆசயம் அவதரணம் உமாநந்தினி, சிவபிரகாஷம் MK. சாங்கேதிக சகாயம் ஷாம்தாஸ்.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அன்போடு அழைக்கப்படும் எஸ் ஜானகி அவர்கள் 17 மொழிகளில் 40,000 அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். இசைக்குயில், இசையரசி, கானக்குயில் என்றெல்லாம் அன்போடு அழைக்கப்படும் நம் ஜானகி அம்மா இன்றும் என்றும் நம் நெஞ்சங்களில் நிறைந்து நிற்கின்றார். அவர் மறைந்தாலும் அவருடைய நினைவுகளை மறக்க இயலாது. தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் போன்ற பல பதவிகளை அலங்கரித்து நம்மிடமிருந்து விடைபெற்று திரு பாக்யராஜ் அவர்களின் படத்திற்காக ஜானகி அம்மா சிறுவர் குரலில் பாடிய பாடல் இது. டேடி டேடி, ஓமை டேடி, உன்னை கண்டாலே ஆனந்தமே, பேட்டா பேட்டா, மேரா பேட்டா, எந்த ஆனந்தம் உன்னோடுதான். மௌனகீதங்கள் என்ற திரைப்படத்திற்காக முத்துலிங்கம் அவர்களின் பாடல் வரிகளுக்கு கங்கை அமரனின் இசையில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய இனிமையான பாடல் கரையோர நண்டெல்லாம் தான் பெற்ற குஞ்சோடு எப்போதும் அன்போடு விளையாடுதே, அதுபோல அம்மாவும் கைகோர்த்து அன்போடு விளையாட மனம் ஏங்குதே. அருமையான பாடல் வரிகள் கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: You are now listening to Radio Santanam 90.4 FM. Stay tuned.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், தாயென்று உன்னைதான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா. மேய்ப்பெண் இல்லாத மந்தை வழி மாறுமே, மேரி உன் ஜோதி கண்டால் விதி மாறுமே. ஒரு ஆட்டு மந்தைக்கு வழிகாட்ட மேய்ப்பெண் இல்லை என்றால் அந்த ஆடுகள் திசை தெரியாமல் காடுகளிலும் மேடுகளிலும் அழைந்து வழிமாறி ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும். அதுபோலவே மனித வாழ்க்கையிலும் நமக்கு வழிகாட்டவும் அரவணைக்கவும் ஒரு தகுந்த வழிகாட்டியோ இல்லை என்றால் நம் வாழ்க்கை பாதையும் திசை மாறி துன்பத்தில் முடிந்துவிடும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது இப்பாடலின் வரிகள். மேலும் மெழுகுவர்த்தி போல உருகும் எங்களின் கண்ணீரை துடைக்க வேண்டுமென்று இறைவனிடம் முறையிடும் வரிகளை இப்பாடல் மூலம் தந்துள்ளார் கவிஞர். மொத்தத்தில் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் பொருந்தும். ஒரு குடும்பத்திற்கு தலைவனோ, சமூகத்திற்கு சிறந்த வழிகாட்டியோ, அல்லது ஒரு மனிதனுக்கு இறைவனின் அருளோ இல்லாவிட்டால் அவர்கள் நல்வழியில் இருந்து தவறி விடுவார்கள் என்பது பிரபஞ்ச உண்மை. கவிஞர் வாழியின் வரிகளுக்கு இசை இளையராஜா, பாடியவர் கவிக்குயில் எஸ் ஜானகி. அச்சாணி திரைப்படத்திற்கு வேண்டி பாடிய பாடல். பல ஆயிரக்கணக்கான பாடல்களை ஜானகி பாடியிருந்தாலும் இப்பாடலே ஜானகிக்கு மிகவும் பிடித்த பாடல். நேர்களே, நாமும் கேட்டு மகிழ்வோம்.

0: ലോകത്തെവിടെയിരുന്നും റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM നിങ്ങൾക്ക് ആസ്വദിക്കാം. ഗൂഗിൾ പ്ലേ സ്റ്റോറിൽ നിന്നോ ആപ്പ് സ്റ്റോറിൽ നിന്നോ ഉടൻ തന്നെ ആപ്ലിക്കേഷൻ ഡൗൺലോഡ് ചെയ്യൂ, കേൾക്കൂ, ആസ്വദിക്കൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். தாயின் அன்பை மையமாக கொண்டு அமைந்துள்ளது இந்த பாடல். தாய் தன் மறைவுக்கு பிறகும் தன் மகன் நன்றாக வாழ வேண்டும் என்று உருக்கமாக பாடும் பாடல். நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், எந்த மூச்சு உனக்குள்ளும் உண்டு. வானெங்கும் வண்ணம் பூவெல்லாம் வாசம், நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு. நீ என் பெருமையின் எல்லை, உன் தந்தை பேர் சொல்லும் பிள்ளை. ஊரும் பிரிவில்லை, தயங்காதே என் கண்ணே. உலகில் விளையாட உன் கண் முன்னே. காலம் கரைந்தோடும் உன் வாழ்வில் துணை சேரும் மீண்டும் நான் உன் பிள்ளை. வேலையில்லா பட்டதாரி என்ற திரைப்படத்தில் நடிகர் தனுஷின் வரிகளுக்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து எஸ் ஜானகி மற்றும் அனிருத் பாடிய மிக அருமையான பாடல். மனதை கவரக்கூடிய இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: കേൾക്കാം, ആസ്വദിക്കാം. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள். தோட்டத்து மலர்களின் 1000 நிறங்களும் ஜனங்களின் 1000 குணங்கள். மங்கையின் கூந்தலில் மலர்கள் இருந்தால் மணமகன் நெஞ்சினில் மகிழ்ச்சி வரும். ஒரே தோட்டத்தில் பல வண்ணங்களில் மலர்கள் பூத்து குலுங்குவது போல் இந்த சுதந்திர நாட்டில் பலதரப்பட்ட குணங்களும் கலாச்சாரங்களும் கொண்ட மனிதர்கள் வாழ்கிறார்கள். மலர்களின் பிறப்பு ஒன்றுதான், ஆனால் அவை பயன்படுத்தப்படும் இடத்தை பொறுத்து அதன் அர்த்தமும் உணர்வும் மாறுகின்றன. அதுபோலவே மனிதர்கள் அனைவரும் ஒன்றாக பிறந்தாலும் அவர்கள் வாழும் வாழ்க்கையும் அவர்கள் செய்யும் செயல்களுமே அவர்களின் மதிப்பையும் குணத்தையும் சமூகத்தில் தீர்மானிக்கின்றன என்ற வாழ்க்கை தத்துவத்தை கவியரசு கண்ணதாசன் மிக அழகாக தந்திருக்கிறார். வரும் பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். தர்மம் எங்கே என்ற புகழ்பெற்ற திரைப்படத்தில் இப்பாடலை பாடியிருப்பவர் TM சவுந்தரராஜன். நேயர்களே, பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: ഇത് നിങ്ങളുടെ ശബ്ദഭാവനയുടെ കൂട്ടായ്മ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். கிராமத்து காதலின் குறும்புத்தன்மையும் வெளிப்படையான அன்பையும் மிக அற்புதமாக வெளிப்படுத்தும் பாடல் இது. இஞ்சி இடுப்பழகா, மஞ்ச சிவப்பழகா, கள்ள சிரிப்பழகா, மறக்க மனம் கூடுதில்லையே, மறக்குமா மாமன் எண்ணம், மயக்குதே பஞ்சவர்ணம், மடியிலே ஊஞ்சல் போட மானே வா. தேவர் மகன் என்ற திரைப்படத்திற்கு கவிஞர் வாலி வரிகள் எழுதி இசைஞானி இளையராஜா இசையமைத்து கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய மிக அற்புதமான பாடல் இது. கவிஞர் வாலி இஞ்சி என்ற வார்த்தைக்கே மதில் அல்லது சுவர் என்ற பொருளில் சுவர் போன்ற திடமான மற்றும் நேர்த்தியான இடுப்பு உடையவள் என்று அழகாக தனது பாடல் வரிகளில் வர்ணித்திருக்கிறார். பாடலின் அழகை கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சிவபிரகாஷ்.
1: உங்கள் உமாநந்தினி. ரேடியோ சாந்துவனம் 90.4 FM-இல் ஸ்ரோதாக்கள் இதுவரை கேட்டது இன்னிசை. ஆசயம் அவதரணம் உமாநந்தினி, சிவபிரகாஷம் MK. சாங்கேதிக சகாயம் ஷாம்தாஸ்.